0: custody from Kasakganj in Uttar Pradesh. The owner's son Mahesh has told investigators that he managed the buildings, day to day. That is what he was taking care of, maintaining the building, and that's how we know how much he was taking care of the building. The building was leased to this PG operator, the Hostel Days, and that was back in August of last year, with repair work underway when it collapsed. Now the Delhi government is working on safety policies when it comes to such establishments, with the minister Ashish Sood meeting with students, and the matter has reached the top court. The Supreme Court will be hearing the case tomorrow, that's the 10th of September, and has indicated that it could issue a pan-India safety norm when it comes to PGs.
1: Last evening, in a very high-level meeting chaired by Honorable Lieutenant Governor Ji and our Chief Minister Srimati Rekha Gupta Ji, we had deliberated to come out with a important legislation or a policy to regulate the coaching institutes and the PGs running across the city.
0: Switching tracks now to the Vande Mataram row that has only come back. It's made a huge comeback, and this time around it's the Congress versus its own allies and also the BJP. The Congress has appealed to the ally National Conference in order to sing only the two stanzas that was adopted back in 1937, arguing that the full version sits uneasily with India's pluralist and secular ethos. Now, this came after the Chief Minister Omar Abdullah and Farooq Abdullah stood for the entire song at the International Film Festival in Srinagar. Now, the BJP hit back at the Congress, saying it has been totally isolated on the issue, pointing out that even its allies have no objection to the full version. The BJP went a step further, accusing the Congress of wanting to become the new Muslim League of the 21st century.
2: The Mataram ko sampurna roop se gaane ke sansad dwara parit niyam ke bavajood, Congress party ne aaj KC Venugopal ji ke dwara jo baat kahi hai, usse ek baat bahut saaf ho gayi hai. कि इस समय संपूर्ण वंदे मातरम को गाने में कांग्रेस पार्टी के सहयोगी दलों को भी अब कोई आपत्ति नहीं है. यहां तक कि एनसीपी और नेशनल कॉन्फ्रेंस तक के नेता इसके संपूर्ण गायन में सम्मिलित हो रहे हैं, मगर कांग्रेस इसके बावजूद यह आपत्ति कर रही है. अर्थात इससे एक विषय साफ हो गया है कि कांग्रेस 21वीं सदी की मुस्लिम लीग बन गई है.
0: Switching tracks now to Tamil Nadu, the war of words that just won't cool down as far as that mounting pressure comes, as far as politics that has completely erupted. Despite the Chief Minister's clarification that the hand-jaw gesture made in the assembly wasn't intended as a jibe, the DMK seems unconvinced. We have Kanimuri calling those remarks of Vijay the lowest of the low. DMK MP P. Wilson accused the Chief Minister of choosing a political optic over answering questions on the situation of the law and order in the state. This comes after TVK Minister CTR Nirmal Kumar insisted that MISA cannot be invoked in every discussion, even insinuating Stalin's past remarks against Indira Gandhi, leading to his 1976 arrest. The BJP accepted Vijay's clarification, however, it said that no chief minister should body shame others using gestures in the assembly.
3: MISA emergency kochapadutharaaru நாடு முழுவதும், தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, நாடு முழுவதும் அதை எதிர்த்து ஜனநாயகத்திற்காக போராடி எத்தனை பேர் சிறைக்கு சென்றிருக்கிறார்கள், எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க, அவங்க கூட இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சேர்ந்த தோழர்கள் எத்தனை பேர் சிறைக்கு அனுப்பப்பட்டிருக்காங்க, இதன் வரலாறு தெரிய வேண்டும். கேள்வி சட்டமன்றத்தில் கேட்கப்பட்டால் அதுக்கு பதில் சொல்லணும். அவங்க ஆட்சி பொறுப்பில் இருக்காங்க, அதை புரிஞ்சுக்காம மற்றவங்க மேலே குற்றம் சொல்லுவது தான் வந்து சட்டமன்ற நடவடிக்கை அப்படின்னு அதை கேலி கூத்தாக்கிட்டு இருக்காங்க. அண்ட் டுடே தி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு விஜய் அவர்களுடைய பேச்சு வந்து இட் டச்ட் தி லோவஸ்ட் ஆஃப் தி லோ.
4: பப்ளிக் டாக்குமெண்ட் அதெல்லாம் வந்து கோர்ட்டில் ஃபைல் பண்ணதில் எங்கெங்கெல்லாம் ஆதாரம் கேட்காதுங்களோ அதில் விசாரணைக்கு எந்த விதத்திலும் விசாரணையை பற்றியோ நீதிமன்றத்தை பற்றியோ எதுவும் பேசல. எங்கெங்கெல்லாம் ஆதாரம் இருக்குதோ அது ஆதாரத்தை குறிப்பிட்டு பேசினார். சர்க்காரிய கமிஷனை பத்தி இந்த அவையிலே எல்லாமே இருக்கு, இருக்கிறது தானே பேசினாரு. மிசா குறிச்சு நிறைய பேசியாச்சு. மிசால யார் யார் வேணாலும் அந்த மிசா காலங்கள்ல திருட்டு வழக்கு, வழிப்பறி வழக்கு, பெண்கள் குறிச்சு வழக்கு கைது செய்யலாம். ஆனா எல்லாமே மிசால கைது செய்தா கன்சிடர் எல்லாம் பண்ண முடியாது. மிசால வழிப்பறி வழக்கும் இருக்கும், கொலை வழக்கும் இருக்கும், திருட்டு வழக்கும் இருக்கும், இல்ல பெண்கள் குறித்து வழக்கும் இருக்கும். ஏன் 20 அம்ச திட்டத்தின் திட்ட

0: three gestures made by the CM. All right, sing on with stories from Tamil Nadu. The war of words in Tamil Nadu just will not cool down. Political attacks mounting. This, of course, despite CM Vijay's clarification that the hand jaw gesture made in the assembly was not intended as a jibe. But however, the DMK seems completely unconvinced. Meanwhile, Kanimudi has called Vijay's remarks the lowest of the low. DMK MPP Wilson accused the CM of choosing political optics over answering questions on law and order. This, of course, comes after TVK Minister CTR Nirmal Kumar insisted that MISA cannot be invoked in every discussion, even rather insulting Stalin's past remarks against Indira Gandhi leading to his 1976 arrest. The BJP accepted Vijay's clarification. However, it said that no chief minister should body shame others using gestures in the assembly.
1: MISA emergency kochapadutraru நாடு முழுவதும் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை நாடு முழுவதும் அதை எதிர்த்து ஜனநாயகத்திற்காக போராடி எத்தனை பேர் சிறைக்கு சென்றிருக்கிறார்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க அவங்க கூட இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சேர்ந்த தோழர்கள் எத்தனை பேர் சிறைக்கு அனுப்பப்பட்டிருக்காங்க இதன் வரலாறு தெரிய வேண்டும் கேள்வி சட்டமன்றத்தில் கேட்கப்பட்டால் அதுக்கு பதில் சொல்லணும் அவங்க ஆட்சி பொறுப்பில் இருக்காங்க அதை புரிஞ்சுக்காமல் மற்றவங்க மேலே குற்றம் சொல்லுவது தான் வந்து சட்டமன்ற நடவடிக்கை அப்படின்னு அதை கேலி கூத்தாக்கிட்டு இருக்காங்க அண்ட் டுடே The Chief Minister of Tamil Nadu, Vijay Avargalude pechu vandu, it touched the lowest of the low.
2: Public document, adala vandu court la file pannadala, enga engalam aadharam ketkaradalo, adala visaranaikku endha vedhilum visaranai pathiyo, neethimandrathai pathiyo edhum pesala. Enga engalam aadharam irukudho, adha aadharathai kurippittu pesinar. சர்க்காரிய கமிஷனை பத்தி இந்த அவையிலே எல்லாமே இருக்கு இருக்கிறது தானே பேசினாரு மிசா குறிச்சு நிறைய பேசியாச்சு மிசால யார் யார் வேணாலும் அந்த மிசா காலங்களில் திருட்டு வழக்கு வழிபறி வழக்கு பெண்கள் குறித்து வழக்கு கைது செய்யலாம் ஆனால் எல்லாமே மிசாவில் கைது செய்தால் கன்சிடர்லாம் பண்ண முடியாது மிசாவில் வழிபறி வழக்கும் இருக்கும் கொலை வழக்கும் இருக்கும் திருட்டு வழக்கும் இருக்கும் இல்லை பெண்கள் குறித்து வழக்கும் இருக்கும் ஏன் 20 அம்ச திட்டத்தை அனௌன்ஸ் பண்ண திருமதி இந்திரா காந்தியார் மம்மையார் இந்திரா காந்தியாரை பற்றி 21 அம்சம் திட்டம்னு சொல்லி அவதூறாக பேசினவங்க அப்போ இருந்த இப்போ இருக்க முன்னாள் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் 21 அம்சம் திட்டம்னு அவதூறாக பேசி பல விஷயங்களை பேசின அடிப்படையில் தான் அப்ப கைது செய்யப்பட்டார்
3: Sir, with great respect, it shows his immaturity. He is using the platform of the assembly as a area for inventing reels. Our leader of opposition, Mr. Udayanidhi Stalin, has clearly pointed out how far the law and order within 100 days it has gone considerably down. So these are all questions were raised by the leader of opposition on the floor of assembly and wanted the chief minister to answer, reply for that. But yesterday, instead of replying to those questions, pointed questions, Mr. Vijay, he started reading line by line a communication from the enforcement directorate.
4: Yeah, he showed that, but I also didn't think that he had some intention of showing that, but he is really magnanimous enough to immediately has come out with the explanation. I intend to do any body shaming. So when a chief minister is telling that, if he is showing a mannerism which is intent to be a body shaming, it is not acceptable, but he has come out with the explanation. So we'll accept that explanation.
0: Meanwhile, a Karnataka minister has triggered a political storm after using highly derogatory language against BJP MLA and his family. Devanagari in charge Minister SS Mallika Arjun was interacting with the farmers over water supply issues when he lashed out at Harihar BJP MLA BP Harish. The minister called Harish the son of a prostitute and even told the farmer to hit the MLA with a slipper. The remarks have drawn a sharp response from the Karnataka BJP chief B.Y. Vajendra, who has now accused the minister of crossing all limits of decency. Vijendra said that power does not justify such language and said that the minister had insulted the BJP MLA's parents as well as people of his constituency.